0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதா?
1: பேசாம இடி செய்து அப்படி ஒன்று நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு ஏன் மனதை சொல்லுது? அண்ணா அண்ணா என்ன மறந்துடாங்க அண்ணா?
1: சேது நான் இருக்குல்ல எப்பவும்.
0: தெரியும் ஆனந்தண்ணா, ஆனந்தண்ணா
1: சேது சேது சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?